சுகோத்தி மதுதமுவ மந்தனார் பேவிசின் பிரித்து நாக்கேசா புகதி புகன் குபாவ ராம் நாம தம்ன சுத்த உஸ்பண்டத்கே உடே ஜக்திவ சோபண்டவே ஜோன்னாவ சுகமே ஜானே அஸ்தூது நாங்கோஸ் பண்டத் பசதாதேஷு சோபனாவே ஜப்பேகுனாம் சாசம் பாவே ஜன்குவே அஸ்பிரேத் முத்பாத்ர கோத்தாரே கலியான் ரூப் மகல் பருக்காம் நானக் கிஸ்முகாச் சிரிக்காத்ர கரம் திஸ்கான் சத்ராம் தாசு दास संतन पाए किन पाया सो दास के परवान इस दास को सबको जी पर ऐसी युग नानक रामदास जीवन मुक्त सुख पावे सदा अनंत नहीं वियोग तैसा मत तैसी भी खटी